அகங்காரம் பாபாத்மா மித்ரந்தயந்த் சத்ரம் த்ருணந்த் அனிக்மாயா விஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் ஹகந்த் ஜீயா துக் சுக் பஹு போகணே.